சி என் ரங்கசுவாமி, ஆப்ஷன் டி கே கைலாஷ் நாதன். சரியான சமாதானம் ஆப்ஷன் சி என் ரங்கசுவாமி. நாலுகோ பிரச்சன. மே 16, 2026 ஏ பாரதீய ராஷ்டிரம் தன ராஷ்ட்ர ஆவிர்வாவ 51 ஏழு வேடுக்கலனு ஜருப்புகுந்தி. ஆப்ஷன்ஸ் ஏ அருணாச்சல் பிரதேஷ், ஆப்ஷன் பி சிக்கிம், ஆப்ஷன் சி நாகாலாண்ட், ஆப்ஷன் டி மிஜோரம். சரியான சமாதானம் ஆப்ஷன் பி சிக்கிம். 5வ பிரச்சன. மே 2026 மைனாரிட்டி வியவகாரால மந்திரித்வ சாக நிர்வகின்ற மைனாரிட்டீல சம்க்ஷேமம்பை ஜாத்திய சதஸ்ஸு யொக்க பிரதான இதிவிருத்தம் ஏமிட்டி? ஆப்ஷன்ஸ் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ், ஆப்ஷன் பி பாகீதாரி சே பாக்யோதய, ஆப்ஷன் சி டிஜிட்டல் பாரத் மிஷன், ஆப்ஷன் டி சம்மிளித பாரத் சொர்வ. சரியான சமாதானம் ஆப்ஷன் பி பாகீதாரி சே பாக்யோதய. 6வ பிரச்சன. 2026 தாப்கெண்ட்லோ ஜரிகின ஆசியா பாக்ஸிங் அண்டர் 15 சாம்பியன்ஷிப்லலோ பாரததேசம் மொத்தம் எண்ணி பதக்காலனு கெல்ச்சுகுந்தி? ஆப்ஷன்ஸ் ஏ 27, ஆப்ஷன் பி 21, ஆப்ஷன் சி 18, ஆப்ஷன் டி 30. சரியான சமாதானம் ஆப்ஷன் ஏ 27. ஏழோ பிரச்சன. மே 2026 ஏ தேசாலலோ எபோலா வியாப்தினி WHO அந்தர்ஜாத்திய பிராமுக்கியத கலிகின பிரஜாரோக்கிய அத்தியவசர பரிஸ்திதிக பிரகட்டின்சிந்தி? ஆப்ஷன்ஸ் டெமோக்ரட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் தி காங்கோ மரியு உகாண்டா, ஆப்ஷன் பி கென்யா மரியு ருவாண்டா, ஆப்ஷன் சி நைஜீரியா மரியு கனா, ஆப்ஷன் டி சூடான் மரியு இத்தியோப்பியா. தீனிக்கு சரியான சமாதானம் ஆப்ஷன் ஏ డెమోక్రటిక్ రిపబ్లిక్ ఆఫ్ ది కాంగో ఇంకా ఉగాండా. 8వ ప్రశ్న. ఎన్సిబి భారతదేశ చరిత్రలోనే మొట్టమొదటిసారిగా క్యాప్టగాన్ అనే మానసిక ప్రభావిత ఔషధాన్ని స్వాధీనం చేసుకున్న ఆపరేషన్ పేరు ఏమిటి? ఆప్షన్స్ ఏ ఆపరేషన్ బ్లూ షీట్, ఆప్షన్ బి ఆపరేషన్ డ్రగ్ హంట్, ఆప్షన్ సి ఆపరేషన్ ఫాల్కాన్ నెట్, ఆప్షన్ డి ఆపరేషన్ రేగ్ పిల్. సరైన సమాధానం ఆప్షన్ డి ఆపరేషన్ ట్రేక్ బిల్. 9వ ప్రశ్న. ప్రభుత్వ ఈ మార్కెట్ ప్లస్ జెమ్ తన స్థాపన దినోత్సవాన్ని ఏ తేదీన జరుపుకుంటుంది? ఆప్షన్స్ మే 15, ఆప్షన్ బి మే 17, ఆప్షన్ సి మే 21, ఆప్షన్ డి మే 22. సరైన సమాధానం ఆప్షన్ బి మే 17. చివరి ప్రశ్నకు సమాధానం తెలుసుకుందాం. 2026 అంతర్జాతీయ బుకర్ బహుమతిని ఏ పుస్తకం గెలుచుకుంది? తైవాన్ ట్రావెలోగ్, ఆప్షన్ బి ద థింగ్స్ వీ నెవర్ సీ, ఆప్షన్ సి నాట్ ఏ రివర్, ఆప్షన్ డి ఎ లిటిల్ లైఫ్. దీనికి సరైన సమాధానం ఆప్షన్ ఏ తైవాన్ ట్రావెలోగ్. అదండి మీరింతవరకు యువవాణి యువజనుల కార్యక్రమంలో తెలుసుకుందాం రండి ప్రశ్నోత్తర కార్యక్రమానికి సమాధానాలు తెలుసుకున్నారు. ఇప్పుడు విందా ఒక మంచి పాఠం.